0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா போடே
2: Rainbow FM presents Try and Dog Waves. Try and Dog Waves.

ஹலோ டியர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போன 23rd அன்னைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட நமது ஃபேவரட் தமிழ் ஸ்டார் ஆர் மாதவன் அவர்கள், எஸ் நம்ம மேடியோட பாடல்கள் தான் இன்னைக்கு இசை தன்றல்ல. So welcome to Maddy Special Isai Tendril. இன்னைக்கு இசை தன்றல்ல உங்க கூட ஜாயின் பண்றது நான் தாங்க, உங்கள் ஆர்ஜே அருணா.

நம்ம மேடியும் ஷாலினியும் சேர்ந்து நடிச்ச அலைப்பாயுதே மாதவினுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரியே சூப்பர் ஹிட்டாச்சு. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரொமான்டிக் கியூட் ஹீரோ ஆயிட்டாரு நம்ம மாதவன். இவர் தமிழ்ல மட்டும் இல்லைங்க, ஹிந்தி தெலுங்கு மலையாளம் படத்திலையும் நடிச்சிருக்காரு. ரங்கத பசந்தியில இருந்த துரந்தர் வரைக்கும் ஹிந்தியில இவர் பண்ண ரோல்ஸால இந்தியா முழுக்க எஸ்பெஷலி இன் பாலிவுட் இவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இவர் கிட்டத்தட்ட 70 படங்கள் பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்டும், 2 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும், 5 சவுத் ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்க. இப்ப லேட்டஸ்டா நம்ம நாட்டுடைய பத்மஸ்ரீ விருது மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2023 செப்டம்பர்ல இருந்து புனேல இருக்கிற FTII, ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் இவரு.

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് മാഡി സ്പെഷ്യൽ ഇസൈ തെൻഡ്രൽ. മാധവൻ മുതൽ മുതലാ ഡയറക്ട് പണ പടം താൻ റോക്കറ്ററി ദ നമ്പി ഇഫക്ട്. 2022 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல நம்பியா நடிச்சதோ இவர்தான். இந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கான நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அலைப்பாயுதே, மின்னலே, ரன், டும் டும் டும், கன்னத்தில் முத்தமிட்டார், ஆயுத எழுத்து, ஜே ஜே, பிரியமான தோழி, அன்பே சிவம், இறுதி சுற்று, விக்ரம் வேதா, இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம மேடி. ஒரு ரொமான்டிக் ஹீரோவாயிருந்த நம்ம மேடியை ஆக்ஷன் ஹீரோ ஆக்கி மாத்தின படம் தான் ரன். இந்த படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்போமா?

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് മാഡി സ്പെഷ്യൽ ഇസൈ തെൻഡ്രൽ. இவரை பத்தி இன்னும் பேசணும்னா, இவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற கோலாலம்பூர்ல ராஜாராம் காலேஜில் இருந்து தான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேசி காலேஜில் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பிஜி பண்ணியிருக்காரு. இவர் வந்து படிக்கிற டைம்லயே ரோட்டரி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலமா கனடாவில் கல்ச்சரல் அம்பாசிடரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, என்சிசியில பெஸ்ட் கேடேட்டரா கூட இருந்தாரு. இதுக்கும் மேல இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியிலையும் ராயல் நேவியிலையும் ராயல் ஏர்ஃபோர்ஸ்லையும் இவருக்கு ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. இவருடைய

இன்றைய இசைத்தண்டலோட டைம் இங்கே முடிகிறது. And this is RJ Aruna signing off. Stay tuned to Akashvani FM Rainbow Kochi 107.5.